குதல் தம்ஜரி பேசி கோங்கதி கானன்பலா கும்பலாப்பம் நிங்கெம்பலாஸ்ரம் தோங்குதி தனஞ்சய் காங்கம்பம் நம்போல் சஞ்சன் நோமிகாப்பம் ஹௌரேபி சந்தியாராணி தாங்கம் சகோல்பல் சில்பா அரிபம் பமோலேகாய்தி அதுகா ரேடியோ தாபிரிப மயம் புனமாக தாமினஜகி மகா தாபா எஸ் எம் எஸ் கி வாரஸ் உபிரக்லி சே குதல் தம்ஜரி மயம் புன தாமினசி.

தரேன். அயிப அரிபம் ரவீந்திரோ சர்மா. ஆகாஷ் வாணிம்பால் ஹவுசிக் பும்பம்ஸ் அமுக் லான்தொக்சரி. லைத்தாரசி புக்னிங் வாக்கல் தௌரம் அசிக்கு சனி சுப்ன அனி சுப தாங்கக் தௌரம் லான்தொக்பிகதப தனபீர் நௌரேம் தௌரம் புதொக்ப வைரக்பம் சர்பஜித் தௌரம் அசி சியர் அண்ட் கியர் வாங்கை நிங்தேம் புக்ரி மபால்கி தெங்பாங்க லோய்னன சந்தோக்சப தௌரம்னே.